விஸ்வநாதரு விஸ்வநாதரங்கு விஸ்வநாதரங்க பிரஜன் விஸ்வநாத பவுன் விஸ்வநாத பாணி விஸ்வநாதக்கு நிக்கிட விடாணி.